0: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிலையத்திற்கு வந்திருக்கார் நண்பர் பாரதி அவர்கள். வணக்கம் பாரதி.
1: வணக்கம் சங்கர்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம முந்தைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சியாக ஒன்று தொடரும். அதாவது எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள்னு பிரபலங்களுடைய பகிர்வு, நினைவு பகிர்வு. அது பல துறைகளில் சாதித்தவர்கள், அதாவது விண்வெளி வீரராக இருக்கலாம், விளையாட்டு வீரராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், சினிமா அல்லது மருத்துவர், வழக்கறிஞர், அந்த மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் துறையில் அவங்க சாதித்ததை, அவங்க கற்றுக்கிட்ட பாடத்தை ஏழு நாட்களில், அதாவது ஒரு நாளில் நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை விவரித்து அந்த நாளில் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் அல்லது அவங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு, அதை வந்து விகடனில் தொடராக எழுதியிருந்தாங்க. எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள், அதை வந்து நூல் வடிவத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த நூலுடைய சாரம் தான் இந்த உரையாடல்ங்கிறது. அந்த ஒரு பிரபலம், அவருடைய சாதனை, அதோடைய பகிர்வு, அதை வந்து நம்ம நிகழ்ச்சியில் நேயர்களுக்காக உரையாடல் மூலமாக வழங்குகிறோம். எந்த ஒரு வெற்றியுமே வந்து ஒரே நாளில் வளர்றதில்லை, அதுக்கெல்லாம் பல படிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழுங்கிறனால அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வதை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது மற்றவர்களுக்கு பாடமாக அமையலாங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அதுபோல் இந்த நிகழ்ச்சியில், இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற அந்த எண்ணெய் செதுக்கிய ஏழு நாட்களில் ஒரு எந்த நபரை பற்றி பார்க்க போகிறோங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா அந்த நபரை குறித்திய அறிமுகமும் அவர் பகிர்ற எண்ணெய் செதுக்கிய ஏழு நாட்கள் அந்த பகிர்வையும் நம்ம கேட்போமா? முதல்ல ஒரு பாடலில் கேட்டு அதுக்கப்புறமா அந்த பிரபலம் யாருங்கிறத நம்ம அவரோட அறிமுகத்துக்கு போவோம்.

0: நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சியின் ஒரு தொகுதி, ஒரு பகுதி இது. அதில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற பிரபலம் யார்?
1: அதாவது பாசமான எழுத்துக்களால் வசிக்க இருக்கக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம, அவருடைய அவர் தன் மனதுக்கு நெருக்கமான அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காரு, நம்ம அதான் கேட்க போகிறோம். முதல் நாள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட நடையிலே சொல்லுவோம், அப்போதான் நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட எழுத்து, அவருக்கு எழுத்துக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அது அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறேன். 5 வயதில் புதிய ஆடைகள் அணிவித்து தலை சீவி திருநீறு வைத்து அனுப்பி வைத்தார்கள். உற்சாகமாகவே கிளம்பினேன். பள்ளியை நெருங்க நெருங்க மனதில் ஒரு பயம். உள்ளே போகக்கூடாது என்ற நினைப்போடு உதட்டை கடித்தபடியே மெதுவாக நடந்தேன். பை திடீரென கனத்தது, நாக்கு உலர்ந்தது. பள்ளியில் என்னை போலவே புதிதாக வந்திருந்த ஒரு பையன் வெட்கம் மறந்து கதறி அழுதவே ஆரம்பித்தான். பிரார்த்தனை மணி அடித்து வெளி கதவு மூடப்போகிறார்கள் என தெரிந்ததும் பையை அங்கேயே போட்டுவிட்டு ஓட துவங்கினேன். முதல் முதல்ல ஒரு பள்ளிக்கு போறாரு, போகும்போது நல்லா ஜாலியா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு.
0: போகும்போது
1: பீதி வரும், அதுவும் அந்த பிரேயர் பெல் அடிச்சவனே வந்து பேக போட்டுட்டு ஓடிட்டாரு இவரு அப்படின்னு சொல்றாரு. தூர்ந்து கிடக்கும் கிணற்று ஒன்றின் படிகளில் இறங்கி உள்ளே உட்கார்ந்து கொண்டேன். இனிமேல் படிக்கவே போகக்கூடாது என்று சபதம் செய்து கொண்டேன். மதியம் வீட்டுக்கு போனேன், காய்ச்சல் என்று பொய் சொன்னேன். யாரும் நம்பவில்லை. மறுநாள் வகுப்பில் டீச்சர் முன்வரிசையில் உட்கார வைத்தார். கைப்பிடித்து எழுத கற்றுத்தந்தார். சிரிக்க சிரிக்க கதை சொன்னார். பயம் கரைந்து ஓடியது. படிப்பில் ஆர்வமும் உருவானது. இன்னும் ஏதேனும் புது சூழ்நிலைகள் பதற்றமடைய செய்யும் போது மனதில் அந்த நாளை நான் பிரதிபலித்து கொள்ளுவேன். எப்படி என்று தெரியாமல் மனதிற்குள் கொஞ்சம் ஊக்கம் பிறக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது தான் முதல் முதல்ல பள்ளிக்கு போன தினத்தை வந்து இன்னும் மறக்காம இருக்காரு.
0: எப்பெல்லாம் தனக்கு பதட்டம் ஆகுதோ அன்னைக்கு அந்த பதட்டத்தை எப்படி நம்ம தணிச்சுக்கிட்டோம், எப்படி அதுக்கப்புறம் போனோங்கிறத நினைவுபடுத்தி இன்னைக்கு ஏற்படுற பதட்டத்தை நான் தணிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
1: எல்லாருக்குமே அந்த பள்ளிக்கு போன அனுபவம் இருக்கும் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட அதுதான். எல்லா குழந்தைகளுக்கும் வந்து திங்கட்கிழமை பள்ளிக்கு போறதுன்னா ஒரு இது இருக்கும். அது நமக்கும் இன்னும்
0: வேலைக்கு போறப்ப இருக்குது.
1: நான் ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தேன், சரி நம்ம பெரியவன் ஆயிட்டா நம்ம இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போக தேவையில்ல, ஜாலியா வேலைக்கு போகலாம், எப்போ ஒன்னா போயிட்டு வரலாம். இப்ப எனக்கு தோணுது, இப்ப சமயம் நம்ம பள்ளிக்கே
0: போயிருந்திருக்கலாம்
1: தோணுது. இக்கரைக்கு அக்கறை வச்சுமங்களா அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, இப்ப
0: இது அவருடைய முதல் அனுபவம்,
1: முதல் நாள் அனுபவம் அவர் சொல்றாரு. இப்ப அடுத்தது இரண்டாவது தினம் சொல்றாரு. மழை பெய்து ஓய்ந்த இரவில் மதுரையில் இருந்து விருதுநகருக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன். அருகில் உட்கார்ந்திருந்தவர் கையில் கனையாழி மாத இதழ் ஒரு அந்த புக்கு வச்சிருக்கார். கனையாழிங்கிற ஒரு மாத இதழ் வச்சிருக்கார். படிக்க தர முடியுமா என்று கேட்டதும் ஏதோ யோசனையுடன் மடித்து வைத்திருந்த கனையாழியை நீட்டினார். பேருந்தின் பாதி இருள் கலந்த வெளிச்சத்தில் புத்தகத்தை புரட்டிய போது எனது முதல் சிறுகதை பழைய தண்டாவாளம் அதில் வெளியாகி இருந்தது. என்னால் நம்பவே முடியவில்லை. எப்போதோ அந்த கதையை அனுப்பி வைத்து நானே மறந்து போய்விட்டேன். என் கதை வெளியாகி இருக்கிறது என்று அவரிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவர் இறங்க வேண்டிய இடம் வந்துவிடவே படிக்கணும்னா வச்சுக்கங்க என்றபடி இறங்கி விட்டு போனார். நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், படிக்க விருப்பம் உள்ளவர்கள் யாராவது இருக்கீங்களா என்று எழுந்து கத்தி சொல்லும்படியான மனநிலையில் இருந்தேன். சுற்றிலும் உள்ள மனிதர்களை பார்க்கிறேன். அலுப்பும் உறக்கமும் பிடித்த முகங்கள், கூச்சமும் தயக்கமும் என் குரலை கட்டி போட்டிருந்தன. கையில் கனையாழி இதழோடு யாரிடமும் அதை படிக்க சொல்வது என்று தெரியாமல் விருதுநகரில் இயக்கம் ஓய்ந்த பின்னருவில் வீதியில் சுற்றி கொண்டிருந்தேன். பிறகு என்னோடு கல்லூரியில் படிக்கும் நண்பனை தேடி சென்று கதவை தட்டி உறங்கிக் கொண்டிருந்தனை எழுப்பி அழைத்து கொண்டு ஊரில் நடுவில் இருந்த தெப்பக்குளத்தில் அருகில் உட்கார்ந்தேன். அவன் கையில் கனையாழியை கொடுத்து படிக்க சொன்னேன். அவனுக்கு இலக்கியத்தில் சுத்தமாக ஆர்வமில்லை. ஆனால் எனக்காக அந்த கதையை அவன் படித்தான். பிறகு எதுவும் பேசவில்லை. இரு வரேன் என்று நடந்து போய் அருகிலிருந்த தேநீர் கடையில் இருந்து ஒரு தேநீரை வாங்கி வந்து நீட்டியபடியே, வாழ்த்துக்கள் நண்பா, நல்லா இருக்கியா என்றான். என் எழுத்துக்காக கிடைத்த முதல் பாராட்டு, பகிர்ந்து கொள்ள ஒரு நண்பனும் ஒரு கோப்பை தேநீரும் இருக்கிறது என்ற நம்பிக்கை இன்றும் என்னை எழுத வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அதாவது தன்னுடைய முதல் கதை
0: பிரசுரமானது,
1: அதை எப்படி அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு.
0: ரொம்ப
1: கனையாழி இதழ வந்து ரொம்ப தினங்களுக்கு முன்னாடி அவர் அனுப்பிச்ச ஒரு கதை பிரசுரமாயி வந்திருக்கிறது வந்து உண்மையிலே அந்த மாதிரி ஒரு, இப்ப நமக்கு போன் எல்லாம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, நமக்கு இந்த மாதிரி ஒரு நடந்தா டக்குன்னு
0: உடனுக்குடன்
1: ஷேரிங் ஸ்டேட்டஸ்ல போடுவோம், அதை போடுவோம். அவருக்கு அந்த மாதிரி அந்த நேரத்தில் யார்கிட்ட சொல்கிறது ஐயோ ஈஸ்வரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஓடி இருக்காரு. அவர் நண்பர் வந்து அவருக்கு அந்த நேரத்தில் பாராட்டுகள் சொல்லி ஒரு தேநீர் கோப்பை கொடுத்து தேநீர் அப்புறம் அந்த அனுபவம் வந்து அவரால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம் தானே, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியுது. நம்ம எப்போ நமக்கு அந்த முதல் வெற்றி கிடைக்கிறத வந்து நம்ம பகிர்ந்துக்கிறதுங்கிறதே ஒரு
0: தனி அனுபவம். நான் எழுதி அனுப்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிருச்சு, எனக்கு மறந்தே போயிருச்சு அதுங்கிறதுல, அது இன்னும் இன்ப அதிர்ச்சி.
1: இன்ப அதிர்ச்சி
0: நம்மளுக்கு அதிர்ச்சி தான் அது, ஆனா அது இன்னும் கூடுதலா.
1: ஆமா,
0: நான் கல்லூரி படிக்கும் போது மாதிரி கல்லூரி மலர்னு ஒண்ணு இதுல கேட்பாங்க, கல்லூரிகள்ல கேட்பாங்க. அப்ப எங்க தமிழ் பேராசிரியர்கிட்ட வந்து சொல்லிட்டு போது, நீ நல்லா இது சொல்ற கவிதை எழுத பாரு அப்படின்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் என்னன்னு தெரியாது, மரமும் தெரியாது, அந்த யாப்பெல்லாம் தெரியாது. அவங்க எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சும்மா புது கவிதை மாதிரி ஒண்ணு எழுதிட்டேன். கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட, அவங்க எங்கே அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தினமலர் இது கம்ச்சாங்க. அதில் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து சிறுவர் மலர்னு வரும், அப்புறம் சிறுவர் மலர் மாணவர் மலர் ஒன்று வரும், தினமலர்
1: தினமலர்
0: நாளிதழ் இணைப்பு இதெல்லாம் அது வரும். அதில் கல்லூரி இதில் வந்து எங்கள் கல்லூரியோடைய இதை போட்டிருக்காங்க. அதுல என் கவிதை மேல ஃபர்ஸ்டா போட்டாங்க. ஏன்னா எங்க கவிதை அந்த கல்லூரி பேர் வர்ற மாதிரி நான் கவிதை
1: எழுதினேன்.
0: என்ன எழுதுனா கவிதை ஃபர்ஸ்டா வரும்னு எனக்கு தெரியும்.
1: அப்பவே தெளிவா இருந்திருக்கீங்க நீங்க.
0: கவிதை முன்ன பின்னதா இருக்கு, அதுக்கு கீழ படிக்கிற கவிதை எனக்கே நல்லா தெரியுது. அதை விட நல்ல அபாரமான கவிதைகள்
1: கீழே கல்லூரி பேர் இல்ல,
0: அதுல இல்ல. நான் எழுதுன என்ன எழுதுனா நம்ம கவிதை ஃபர்ஸ்ட் வரும்னு வேணும்னு பண்ணல, அப்படி எனக்கு தோணுச்சு எழுதிட்டேன். எனக்கு அது வந்தது தெரியாது, எனக்கு எழுதி கொடுத்தது மறந்துருச்சு. எப்பயும் போல காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போறேன், கோயில போறவர் எங்கிட்ட கேக்குறாரு, என்ன தம்பி கவிஞரே எப்படி இருக்கிறீங்க, என்ன நம்மள ஏன் அவர் கவிஞர், அவர் என்ன தெரிஞ்சவர் தான், சின்ன வயசுல என்ன பாக்குறாரு, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன கவிஞர் ஏன் கிண்டல் பண்றேன், எனக்கு புரியாமலே நான் விபூதி வச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வெளில வர அப்பாவோட நண்பர் ஒருத்தர் அவரும் பார்த்துட்டு கேக்குறாரு, என்னன்னே புரியாம நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொல்றேன், அப்பா ஏன்ப்பா உங்க ஃப்ரெண்டு என்ன பார்த்து இப்படி கேக்குறாரு. அப்பாவுக்கும் புரியல, என்ன எங்க வீட்டுல அந்த நாளிதழ் வாங்கல, கல்லூரிக்கு போற நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கிறாங்க.
1: ஓஹோ,
0: அப்புறம் பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு பேசி இதுக்குதான் இது உனக்கு கூப்பிட்டுறா, எனக்கு அப்பதான் விஷயம் புரிஞ்சு கோயில்ல, அதனாலதான் அவர் வந்து கவிஞர் எப்படி இருக்கீன்னு கேட்டிருக்காருன்னு. அது உண்மையிலே ரொம்ப இன்பமா இருக்கும், அது நம்ம எழுதணும் ஏதோ
1: அன்னைக்கு
0: எனக்கு

0: நல்ல இனிமையான ஒரு பாடல் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு திரு எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள்.
1: அதில் படுத்தது மூன்றாவது நாள். முதல் இரண்டு நாட்களில் வந்து அவர் பள்ளியில் இருந்தது, அப்புறம் அந்த முதல் கவிதையை பற்றி அனுபவத்தை சொன்னார். மூன்றாவது நாள் வந்து ஒரு
0: முதல் சிறுகதை
1: கனையாளியில் வந்தது இரண்டாவது நாளில் சொன்னார். மூணாவது நாள் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து பகிர்ந்துக்கிறாரு. அதாவது அதிகாலையில் வந்து தொலைபேசி மணி அடித்தது அப்படின்ட்டு ஒரு துணை இயக்குனர், திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு உடைந்து போன குரலில் வந்து இவருக்கு அழைப்பு செஞ்சு ஜீவா இறந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாராம். அவரால் அதை நம்பவே முடியல அப்படிங்கிறாரு. ஜீவாங்கிறது வந்து அவருடைய நண்பர், தமிழ் திரைப்படத்தின் தமிழ் திரையுலகின் முக்கிய ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநராக இருந்தவர் ஜீவா. உன்னாலே உன்னாலே, அப்புறம் வந்து தாம்தூம் திரைப்படத்தப்போ தான் அவர் இறந்து போகிறாரு. அவர் அவருடைய இறப்பு வந்து என் மனசு வந்து இன்றைக்கி வரைக்குமே அதை ஏற்றுக்கல அப்படிங்கிறாரு. அவர் எத்தனை நாட்கள், எத்தனை பகல் இரவுகள், எவ்வளவோ நாங்கள் பேசியிருக்கோம், நாங்கள் அவ்வளோ ஒரு நெருங்கிய நண்பர்கள், எவ்வளவோ கனவுகள் கண்டிருக்கோம், அதை நினைக்க நினைக்க எனக்கு துக்கமாக தான் இருக்குது. உடனடியாக அவருடைய செல்ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செஞ்சேன், ஆனால் அந்த நம்பர் அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாருமே எடுக்கல. தொலைபேசி மணி அடித்து ஓய்ந்து எழுந்த மௌனம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சதே தவிர வேறு எதுவும் தெரியல. துயரங்களில் வந்து எவ்வளவோ கொடிய துயரங்கள் இருக்குது. நண்பனின் மரணம் வந்து விவரிக்க முடியாத ஒரு துயரம். அதை முழுமையாக உணர செய்த நாள் வந்து அந்த ஜூன் 27, அது ஒரு புதன்கிழமை. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து அந்த மூன்றாவது நாளை வந்து அவர் சொல்கிறாரு. அந்த இயக்குனர் வந்து கிட்டத்தட்ட அந்த தாம்தூம் திரைப்படம் வந்து
0: பாதியில்
1: வெளிநாட்டில் அவர் இறந்து வெளி ஷூட்டிங்கில் இருந்தப்போ இறந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு, அவர் இறந்துட்டார், அதுக்கப்புறம் அவரோட மனைவி அதை இயக்குனாங்க, ஆனால் திருப்பி மனைவியும் இயக்க முடியாமல் அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தரும் இயக்கி அந்த படம் ஒரு மாதிரி
0: கையப்பம் இல்லைங்கிறது.
1: முதல் பாதியில் ஒரு மாதிரி இருக்கும், இரண்டாவது பாதி வேற மாதிரி இருக்கும்.
0: அதுதான் அந்த இயக்குனருடைய
1: டச். ஆமாம், அந்த படத்தில் நல்லாவே தெரியும். அவருடைய இறப்பு வந்து தன்னை பாதித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
0: அதுவும் அந்த நண்பனுடைய இறப்பு, அதாவது அந்த தொலைபேசிக்கு அப்போ அழைத்து அந்த மௌனம் இருக்கிறதுங்கிறது, அது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நண்பன் இருந்தனா அந்த தொலைபேசி என்ன நீக்கவே முடியாது, ஃபோனில் அது இருந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு இருக்கும், நம்மளால அது நீக்க முடியாது. அது போல தான் அது.
1: ஆமாம், அதை வந்து அவர் சொல்கிறார், ரொம்ப ஒரு தன்னை பாதித்த ஒரு தினம், மூன்றாவது தினமாக.
0: ஆமாம்,
1: இப்போ அடுத்தது நான்காவது தினம் என்ன சொல்கிறாருன்னா வந்து, 20 வருடங்களுக்கு முன்பு கல்கத்தாவில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் காண்பதற்காக நான் சென்றிருந்தேன். கல்கத்தாவிற்கு செல்லும் போதெல்லாம் ஒரு முறையாவது சத்யஜித் ரேவை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் வந்து வீடு தேடி போய் பார்க்க கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அன்னைக்கு காலையில் வந்து ஹர்சாக் அப்படிங்கிற ஒரு ஜெர்மனி இயக்குனருடைய படம் வந்து அந்த திரைப்பட விழாவில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. திரைப்படம் வந்து ரொம்ப அந்த இருட்டாக அந்த திரையரங்கில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு மனிதர் வந்து அந்த இருட்டுக்குள்ளே புகுந்து தன் அருகில் வந்து இங்கே நான் உட்காரலாமா அப்படின்ட்டு வந்து கேட்டார்.
0: பக்கத்தில்
1: காலியாக இருக்குது, நான் உட்காந்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. யாருன்னு உற்று பார்த்தா அது வந்து சத்யஜித்ரே
0: சார்.
1: அவர் வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவரே வந்து இவர் பக்கத்தில் உட்கார்றாரு அப்படின்னு வந்து இவருக்கு அந்த அதிர்ச்சி. அவர் கையை பிடித்து ஐயோ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தாரு. சினிமாவை மறந்து நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். படம் முடிந்த போது அவர் எழுந்து மெல்லிய சிரிப்போடு என்னை கடந்து போனார். சத்யஜித் ரேவுடன் ஒரு வார்த்தை பேசினேன் என்றதுனாலேயே அந்த நாள் என்னை இன்னமும் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த அவரை பார்த்து அந்த உட்காருங்க அப்படின்னு சொன்னது,
0: அவர் உட்காருங்கன்னு சொன்னது, அவர் நன்றின்னு சொன்னது,
1: வந்து இன்னமும் அவருக்கு அந்த தினம் வந்து மறக்க முடியாத ஒரு தினமாக இருக்குன்ட்டு வந்து அவர் சொல்றாரு.
0: அது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் சார்ட்ட பேசினது இருக்கு.
1: அப்படியா?
0: இவர்கிட்ட வந்து ஒரு தடவை பேசினதுன்னா மின்னஞ்சல் மூலமா, நம்ம நிகழ்ச்சிக்காக தான். ஒரு முறை வந்து, ஏன்னா அவர் சிலதெல்லாம் படிப்பான், அபாரமா இருக்கும் கட்டுரைகள்லாம். சிலதை வந்து தாய்த்மல் பள்ளியில போறான் இல்லையா, அந்த மாணவர்கள்ட்ட பகிர்ந்துக்கு வந்த கட்டுரையை, தாய்த்தமிழ் பள்ளியில் அந்த மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த கட்டுரையை கொடுத்து ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்துவோம். நிலையத்துலையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஏதோ ஒன்று கொடுக்கணும், சில சமயம் உரையாடல் மூலமாக பண்ணுவோம். ஆனால் எனக்கு அந்த கட்டுரைகளை அப்படியே வாசிக்கணும்னு ஆசை. அதனால் அவர்கிட்ட சில நூல்களை குறிப்பிட்டு அவர் மின்னஞ்சல் அனுப்புகிறேன். முதல்லாம் ஏன் இந்த மாதிரி நான் வந்து பிரிஸ்பெயினில் இருக்கிறேன், இந்த மாதிரி இரண்டு தளங்கள்லையும் உங்கள் கட்டுரைகளை பயன்படுத்துவேன், வானொலியிலையும் சரி பள்ளிகள்லையும் சரி. அதுக்கு வானொலியில் வாசிக்கிறதுக்கு மாணவர்கள்ட்ட கொடுக்கறதுங்கிறது வேற, அது பகிர்வு, அது ஒன்றும் தடை இல்லை. ஆனால் வானொலியில் கொடுக்குறோங்கிறது இது பதிவாகுது இல்லை, அதனால் உங்களோட அனுமதி எனக்கு வேணும், அதனால் முறைப்படி கேட்குறேன். உங்களுக்கு எனக்கு சில இதில் சட்ட சிக்கல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கு இல்லைன்னா தயங்காமல் நீங்கள் தாராளமாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு மின்னஞ்சல் அமைச்சிருந்தேன். அப்போ அவர் வந்து அன்புள்ள சங்கர்னு அந்த கடிதத்தை ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய இது, நான் பாராட்டுறேன். நீங்கள் சொன்னது போலயே அதில் வந்து காப்புரிமை பிரச்சனை இருக்குப்பா. நீங்கள் குறிப்பிட்ட புத்தகங்கள் எல்லாமே வந்து பாட்காஸ்டாக வரப்போகுது, இன்னும் சில தசாப்தங்களுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும்போது நீங்களும் அதை ஒளி வடிவில் எங்கேயாவது பதிவாச்சுன்னா அது எனக்கு வந்து பிரச்சனையாகும். நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது.
1: ஏன்னா
0: அது டிஜிட்டலாக சேவ் ஆகுதுல்ல, அதனால எனக்கு வந்து அந்த காப்புரிமை பிரச்சனை, காப்பி ரைட்ஸ் பிரச்சனை வரும். நீங்கள் சொன்னது போல் அது உரையாடல் மாதிரி வைங்களாம்,
1: நீங்கள் பேசுங்க
0: அதை குறித்து விவாதம் பண்ணுங்க, கருத்து வந்து முரண்பட்ட கருத்துக்களை சொல்கிறவங்கள அழைச்சிட்டு வந்து நேர்காணல் மாதிரி பண்ணுங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ஆனால் கட்டுரையை அப்படியே வாசிக்க வேணாம் அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் அன்புள்ள சங்கர்ல ஒரு ஆரம்பிச்சார்
1: பாருங்க,
0: எனக்கு வந்து அதை வாசிக்கிறேன். எவ்வளோ பெரிய எழுத்தாளர் அவர் வந்து இந்த யாமமாகட்டும் அல்லது அந்த சஞ்சாரம்ங்கிற நாவல், நிமித்தங்கள், இதுக்கெல்லாம் அவர் சாகித்ய அகாடமி வாங்கினார். சிலதுக்கு இன்னும் பல விருதுகள் கிடைச்சிருக்கணும். அவ்வளோ பெரிய எழுத்தாளர் என் பேரை எழுதினாருங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதனால நான் மறக்கவே மாட்டேன். அது மாதிரி இப்போ ஒரு சில இல்ல சத்யஜித் ரே சார் அவர் சந்திச்சு பேசல, உட்காருங்க உட்காரலாமான்னு அவர் கேட்டதும் ஐயா உட்காருங்கன்னு இவர் சொன்னதும் அவர் நன்றி சொன்னதும் எனக்கு போதும் அப்படிங்கிறார்ல, எனக்கு அது புரியுது. அந்த நிலை வந்து தான் அப்படியா ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர் இருக்காருல, அவர் பக்கத்துல உட்கார்ந்தோம் இருக்கோம் அப்படிங்கறதே ஒரு பெரிய நிலை.
1: ஆமா, ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. சரி சங்கர், நம்ம தொடர்ந்து அடுத்ததாக கேட்போம், அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டு வரோம்.
0: சரி.

0: இனிமையான பாடல் கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது எண்ணெய் செதுக்கிய 7 நாட்கள் அப்படிங்கிற அந்த தொடர் நிகழ்ச்சிகளில் இன்று வந்து எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எண்ணெய் தொகுப்பை பார்த்துட்ருக்கோம். எண்ணெய் செதுக்கிய 7 நாட்களில் 4 நாட்களை பார்த்தோம்.
1: ஆமாம், இப்போ வந்து அடுத்தது 5வது நாள். அவர் என்ன தன்னை செதுக்கிய 5வது நாளாக
0: சம்பவமாக அந்த நாளாக என்ன சொல்கிறார்
1: அவர், என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வந்து ஊர் சுற்றியபடியே என் பிறந்த நாள் என்று பிறர் அறியாமல் அந்த நாளை நான் கடந்து போயிருக்கேன். அதாவது வந்து நிறைய நடக்கும்,
0: ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்போம், நம்ம பிறந்த நாள்ல
1: நமக்கு சரியா சொல்ல மாட்டோம், அமைதியா இருப்போம். அதாவது எழுத்தாளன் ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் வந்து சுற்றிய நாட்கள் அது. ரொம்ப ஒரு அன்றாட பாடுகளுக்கே அடுத்தவர் உதவியை நாடிய சூழ்நிலை இருந்தது எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு காலம் அப்படிங்கிறாரு. அதில் வந்து எங்கேருந்து பிறந்தநாளை கொண்டாடுற, இந்த மாதிரி அன்றாட நாளைக்கே எனக்கு அடுத்தவங்கள நம்பி இருக்கிறப்ப பிறந்தநாளில் நான் அப்படி கொண்டாடுறதுன்ற ஒரு மனநிலை அவருக்கு நியாயமான ஒரு விஷயந்தான். சென்னையில் ஒரு நண்பனுடைய அறையை வந்து நாங்கள் 6 பேரும் பகிர்ந்துக்கிட்டு இருந்த சூழல் அது. அப்போ வந்து அந்த ஷேரிங்லலாம் இருப்பாங்க இல்லையா, அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த நேரத்தில் வந்து எனக்கு பிறந்தநாள் வந்தது. அப்போ அன்றைக்கி வந்து முழுவதுமாக சாப்பிடக்கூடாதுன்னு வீராப்போட சுட்டிட்டு இருந்தேன். ரொம்ப வெயில் காலம் வேற, கோடை காலம் போல இருக்கு, ரொம்ப வெயில் கொப்பளித்த நாள் அது அப்படின்னு அவர் சொல்றாரு. மின்சார ரயில்ல ஏறி பெருங்குளத்தூர்ல போய் இறங்கினேன். பெருங்குளத்தூர்ல இறங்கி 9 மணிக்கு ரொம்ப அசதியும் களைப்புமாக அறைக்கு கிளம்பலான்னு நடந்து வந்தப்ப எதிர வந்தவர் வந்து எனது ஊரை சேர்ந்த ஒரு வயதான ஒரு வங்கி ஊழியர். என் வயதாய் ஆனால் வங்கி ஊழியர், என் ஒரே வயசில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி ஊழியர் வந்து எதிரில் நடந்து வர்றாரு. என்னை எப்படியோ அடையாளம் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒரே ஊருங்கிறனால பார்த்துட்டு நல்லா விசாரிச்சார். நல்லா விசாரிச்சுட்டு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கூப்பிடுறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆயிருந்தது அந்த நேரத்தில். இருந்தாலும் நம்ம யாராவது சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டேங்க, இல்லைங்க இப்போ தாங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டேங்க அப்படின்னு போய் சொல்லி சிரித்தேன். ஆனால் வந்து நண்பரின் மனைவி வந்து தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு நான் சாப்பிட்லன்னொன்னே. உடனே வீட்டுக்கு போனோடனே சரி, இந்த டம்ளரில் பாயசம் கொடுத்து இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சாங்க.
0: அவங்க பிறந்த நாள்
1: ஆமாம் சொல்லி சிரிச்சோடனே அவங்கக்கிட்ட மட்டும் இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே உற்சாகத்தோடு வந்து எங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தன் கணவரிடம் சொல்லி அவங்க மனைவி வந்து சிரித்தாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னார். அன்னைக்கு வந்து 2 உண்மைகள் அவருக்கு புரிஞ்சுதான். அதாவது ஒன்று, என் பிறந்த நாளில் நான் மட்டும் பிறக்கவில்லை அப்படிங்கிற, அதே நாளில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உறவு கொண்டவர்களே அப்படின்னு அவர் சொல்றாரு. 2வது விஷயம் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்களும் யாராவது ஒருவரின் பிறந்த நாள் தான், அதை கொண்டாட இயலாமல் பலர் மறைத்து கொண்டு தான் வாழ்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப ஒரு
0: யதார்த்தமான
1: ஒரு விஷயத்தை வந்து அவர் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு. இது வந்து உண்மையிலேயே அந்த நாளை வந்து நல்லா மறக்க முடியாது, அந்த பிறந்த நாளை வந்து நல்லா மறக்க முடியாது. எத்தனையோ பிறந்த நாட்கள் என் வாழ்க்கையில வரும்.
0: அந்த இது புரிஞ்ச நாள், அது
1: புரிஞ்ச நாள் அது.
0: ஏன்னா நம்ம பிறந்த நாள்ல நம்ம மட்டும் பிறக்கல,
1: ஆமா
0: இன்னும் நிறைய பேர் பிறந்தாங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு உறவுதான் அப்படிங்கிறது. இன்னொன்னு, எல்லா நாள்லயும் யாரோ ஒருத்தன் பிறந்தான் இருக்கிறான்,
1: எல்லா தினமும் பிறந்த நாள் தான்.
0: அந்த பிறந்த நாளை கொண்டாட முடியாம யாரோ ஒருத்தங்க தவிர்த்துக்கிட்டும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க
1: அப்படிங்கறத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட தினம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. 5வது நாள் தன்னை செதுக்கி 5வது நாள் அதை சொல்றாரு. அடுத்ததாக 6வது நாள். 6வது நாள் என்ன சொல்றாருன்னா, இலக்கியங்கள் வந்து எப்போதுமே ஒரு முடிவற்ற உரையாடல்களை தான் கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை காலை கோவில்பட்டியில் இருக்கிற கவிஞர் தேவதச்சனை காண போயிருந்தேன். கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய கவிஞர் தேவதச்சனை வந்து இவர் பார்க்கறதுக்கு சனிக்கிழமை காலை போறாரு. ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு இருக்கப்ப சமகால கவிதைகள் பற்றி பேச நாங்கள் 2 பேரும் தொடங்கினோம். இப்போ இந்த காலத்தில் கவிதைகள்லாம் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்றது பேச தொடங்கினோம். அப்போ வந்து காஃபி வெற்றிலை பேச்சுன்னு அப்படியே நீட்டிக்கிட்டே போனது. வெற்றிலை போடுற பழக்கம் இருக்கிறவர்களுக்கு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம். அவரது வீட்டிலே வந்து மதிய சாப்பாடும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தோம். அதற்குள்ளே வந்து கோணங்கின்னு வந்து விட்டார். இதற்குள் கோணங்கியும் வந்து விட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோணங்கின் எழுத்தாளர் அவரும் வந்து விட்டார் அப்படின்னோடனே அவர் வந்து இன்னும் பேச்சில்
0: இன்னும்
1: உற்சாகம் அதிகமாயிடுச்சு. பேச்சில் வந்து உற்சாகம் அதிகமாயிடுச்சு. மாலையே ஆயிடுச்சு,
0: ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமாம், மாலை ஆயிடுச்சு. இருட்டு வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருந்தோம். நான் இரவு வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இரவும் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிடணுமேனு சொல்லி பேச்சை நிறுத்திட்டு இட்லி சாப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இட்லி சாப்பிட்டு வந்து உட்காந்து திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம். 11 மணி ஆயிடுச்சு. கோணங்கியும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவரும் வந்து இதுக்கு மேலே நல்ல முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. கிட்டத்தட்ட அவர் போகும்போது 11 மணி வீட்டுக்கு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே அவர் போனதுக்கப்புறமும் சரி விடியற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, தேவதச்சனும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க, தூங்கவே இல்லையா, உறங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. கடும் சாயமோ இல்லை காரா சேவை தின்றபடியே உறக்கம் மறந்து பேசினோம். கடும் சாயா அப்புறம் கட்டன் சாயா குடிச்சிட்டு சாப்பிட்டு காரா சேவை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கறதுக்கே மறந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்த நாள் காலையிலேயே வந்துருச்சு, மறுபடியும் நடைப்பயிற்சிக்காக வெளியில் சென்று பூங்காவில் அமர்ந்து பேச ஆரம்பித்தோம். நடைப்பயணம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பணும், திருப்பி பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். சனிக்கிழமை காலை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி ஆயிடுச்சு. என்ன பேசணும், எதற்கு பேசணும்ங்கிறத விட பசி தூக்கத்தை மறந்து இலக்கியத்தில் ஊறி திளைத்த நாள் அது அப்படிங்கிறாரு. அந்த தினத்தை வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. அதாவது சனிக்கிழமை காலையில 8 மணிக்கு வந்து கோயில்பட்டிக்கு போயிருக்காரு, தேவதச்சனை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு, நடுவுல கோணங்கி வந்திருக்காரு, சரி சாப்பிடணுமேன்ட்டு இரவு போய் இட்லி சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கோணங்கி ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லி கிளம்பிட்டாரு, இருந்தாலும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு, சரி வாங்க வாக்கிங் போகலாம், நடைப்பயிற்சி போகலான்ட்டு நடைப்பயிற்சி போகலான்னு சொல்லிட்டு அங்கேயும் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசி பேசி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி வரைக்கும் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து அந்த இலக்கியத்தில் ஊறி திளைத்த நாள் அது. எங்களுக்கு உண்மையிலேயே அந்த தினத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. நாங்கள் என்ன பேசணும் எப்படி பேசணும்லாம் கிடையாது, ஆனால் பசி தூக்கத்தெல்லாம் மறந்து இலக்கியத்தை பற்றி ஊறி திளைத்த அந்த தித்திப்பு நாள் அது, அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து ரொம்ப பூரித்து போய் அவர் சொல்லியிருக்காரு.
0: முந்தைய தொகுப்புலையும் அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஏஆர் முருகதாஸ் அவரை பற்றி என்னை செய்திக்கு 7 நாட்களில் சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க, அந்த கோபாலபுரத்து கிராமம் கோபாலபுரத்து மக்கள் அந்த நாவலை வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் படித்தேன். அது ஒரு சில நாள் அப்படி தெய்வாதீனமாக அமையும். அது மாதிரி இவங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிந்திக்கும் போது தன்னை மறந்து பேச ஆரம்பிச்சு பசி தூக்கம் நாள் பொழுது இடம் எல்லாத்தையும் மறந்து அவங்களுக்குள்ள இலக்கியம் பேசிக்கிட்டே இருக்கும் போது அது ஒரு மாதிரி அமையும் போல இருக்கு. தேவதச்சன் அவர்களுடைய கவிதைகளை பற்றி சில கட்டுரைகள் எழுதியிருக்காரு எஸ் ராமகிருஷ்ணன், அதை படித்தோம்னா நம்மளுக்கு புரியும் தேவதச்சனை பற்றின அவருடைய அபிப்பிராயம் எப்போ ஏற்பட்டதுன்னு. அதில் அதில் சிலதெல்லாம் கவிதைகள் நம்மளுக்கு படிக்கும் போது அவ்வளோ அபாரமாக இருக்கும்.
1: அருமை அருமை, அந்த அளவுக்கு அவரு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அவருக்கும்.

0: படத்துக்காக அவர் ஏழாவது நாள் எஸ்ரா அவர்கள் ஏழாவது நாளாக சொல்கிறார்,
1: அவர்
0: செதுக்கிய நாள். அதில் வந்து விகடன் விகடன் தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைப்படியே நம்ம பேசுவோம். விகடனில் துணை எழுத்து தொடர் வந்து கொண்டிருந்த நாளில் ஒரு நாள் காலை என்னை பார்க்க அவர் வந்திருந்தார். யாரும் சொல்லலை, அவர் வந்திருந்தார். 50 வயதை கடந்த தோற்றம், கோடு போட்ட சட்டை, பழுப்பு நிற பேண்ட். ஹோட்டலில் வேலை செய்யும் சமையல்காரர் ஒருவர் புத்தகம் வாங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுவதாக ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறீர்களே, அவர் இப்போ எங்கே இருக்கிறார், இதை அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் என்று அவர் கொடுத்த உரைக்குள் 50,000 ரூபாய்க்கான செக் இருந்தது அப்படின்னு சொல்கிறார்.

0: என்று சட்டென தன் சட்டை பட்டனை கழற்றி காட்டினார். வெந்நீர் உறிந்த தோளின் அந்த வெண்மை அன்றும் மறையாமல் இருந்தது அப்படின்ட்டு அவர் விளக்கிறார். நாங்கள் இருவருமாக அந்த சமையல்காரரை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு அவரே ஃபோன் செய்து அந்த சமையல்காரர் முகவரியை கண்டுபிடித்து போய் பார்த்தேன். அவர் இறந்துவிட்டார் என்றார்கள். அவரது மகளின் படிப்புக்காக அந்த பணத்தை தந்து விட்டேன் என்று நிறைவான குரலில் சொன்னார். நல்லவர்கள் என்ற பதம் தட்டுப்படும் போதெல்லாம் அவர்தான் என்னுள் எட்டி பார்க்கிறார் அப்படின்னு அந்த 50 வயது மதிக்கத்தக்க அந்த சமையல்காரரை பற்றி அவர் சொல்கிறாரு. தான் எழுதிய ஒரு கட்டுரையில் இந்த மாதிரி ஒரு சமையல்காரர் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத சொன்னதை கேட்டு
1: படிச்சுட்டு ஒருத்தர் வந்து
0: நான் காசு கொடுக்கணும், நான் அந்த கஷ்டத்தை பட்டிருக்கேன், இன்னொருத்தர் அந்த மாதிரி படக்கூடாதுன்ட்டு வந்து அவர் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அந்த சமையல்காரரை வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி, ஆனால் அவர் அந்த நேரத்தில் உயிரோடு இல்லைன்னொன்னே, இருந்தாலும் அவர் குடும்பத்துக்கு
1: மகளுடைய படிப்புக்கு
0: கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு வந்து உண்மையிலேயே அவர் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்ட்டு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறார்.
1: இதுபோல் அவருடைய எழுத்துக்கள் ஏற்படுத்தும் தாக்கம் தான் இவரை வந்து தனித்துவமாக நிறுத்த வைக்கிறது. எழுத்தாளர்களுக்கே அது
0: உரித்தான ஒரு விஷயம் தான்.
1: அவர் எழுதுனதை படிச்சுட்டு அவங்களுக்கு வர்ற வாசகர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இவருடைய அவளது வீடுன்னு ஒரு சிறுகதை, எஸ் ராமகிருஷ்ணனுடைய அவளது வீடுன்னு விகடனில் தான் அந்த சிறுகதை வந்தது. அதை படிச்சுட்டு ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க எஸ் ராமகிருஷ்ணன்ட்ட. தொலைபேசி எடுக்கிறாரு, சத்தமே இல்லை, அழுகிற சத்தம் கேட்குது
0: தொலைபேசியில்.
1: அழுகிற அதரன்ல அழுகிற சத்தம் கேட்குது. ஒரு பெண்மணி அழுகிறாங்க வச்சுட்டாங்க. மறுபடியும் எடுக்கிறாங்க, அலைபேசி அடிக்குது, தொலை இவர் எடுத்து பேசுறாரு. எடுத்தோடனே அந்த பெண் கொஞ்சம் தன்னை ஆஸ்வாசப்படுத்திட்டு முதல் கேள்வி, என் கதையை எப்படி சார் நீங்க எழுதுனீங்க
0: அப்படின்னு
1: கேட்கறாங்க. அவளது வீடுன்னு அருமையான கதை அது. நான் முன்னாடி ஒரு முறை நிகழ்ச்சியில் அதை பகிர்ந்திருக்கேன். ஒரு பெண் அவங்களுக்கான வீடை தேடி போகிறாங்க, கல்யாணம் பண்ணி, சுருக்கமாக சொல்கிறேன், கணவன் கூட வர்றாங்க, அவர் குடும்பத்தில் இருக்காரு, தனியாக தனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் வாடகை வீடு பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க, ஏதோ ஒரு வீடு வாடகைக்குன்றதா போய் பார்ப்பாங்க, அவ்வளோதான்.
0: சரி,
1: இவங்களால போய் எடுக்க முடியாதுன்னு தெரியும், ஆனால் சும்மா போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு வீடை பார்க்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. உடனே அந்த உரிமையாளர்கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி என் கணவன் வந்து மதுரையில் இருக்கார், பொய் சும்மா சொல்றாங்க, என் கணவன் மதுரையில் இருக்காரு, அவங்க வந்தோம் நாங்கள் வந்துக்கிறோம், அதுவரையும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாடகை இதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்துக்கிறாங்க. அலுவலகம் முடிச்சு அந்த வீட்டுக்கு போவாங்க, ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஊஞ்சல், அங்கே ஒரே ஊஞ்சல் மட்டும் இருக்கு, வேற எந்த ஃபர்னிச்சரும் இது அறைக்கலனும் இல்லை அதில். அப்போ ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஆடிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ இந்த நாட்டிய இது இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஏதோ ஒரு நாட்டியத்துறையில் இருந்திருப்பாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம், என்னமோ அவங்களுக்கு அப்படி ஒரு தோணும். அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க மகளை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வந்து காமிக்கிறாங்க. வந்தோம்னா அந்த பெண் கேட்கறாங்க, யாரு எதுக்குமா இந்த வீடு, சும்மா எனக்கு நான் இருக்கிறதுக்கு தாண்டி, அப்படி எதுக்குமா உனக்குன்னு ஒரு வீடு, சும்மா எனக்குன்னு ஒரு வீடுடி மகள்கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு ராத்திரியே மகள் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, மாதிரி அம்மா வந்து எங்கேயோ ஒரு வீட்டுல இருக்கு. உடனே ஒரு கணவன், ஒரு ஆண் எப்படி டிப்பிக்கலா எல்லாத்தையும் அப்படி சொல்ல, ஒரு ஆண் எப்படி கேட்போனா அது மாதிரி அவர் கேள்வி கேட்டார், யாருக்கு எதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற. அன்னைக்கே போய் அந்த உரிமையாளரோட இந்த கணவன் சண்டை போட்டு இதை வாங்கிடுறாரு, அட்வான்ஸை வாங்கிட்டு, உனக்கு வந்து ஸ்கூட்டி இருக்கிறனால தான் இதெல்லாம் சுத்திட்டு இருக்க, இனிமேல் நீ பேருந்துல போ அப்படின்னு சொல்லிடுறாரு. பேருந்துல மறுபடியும் வேலைக்கு போறாங்க. அப்பயும் வீடு எங்கேயாவது ஃபார் ரெண்ட்டுன்னு
0: விளம்பரங்கள்
1: போவாங்க. ஒரு நாள் ஆட்டோவில் ஏறி அந்த முன்னாடி இருந்துச்சுல அந்த வீடு, அது வழியா அவங்க போறாங்க. அந்த வீட்டில் வேற யாரோ வாடகைக்கு விட்டாங்க, அவங்க துணி காயப்பட்டிருக்காங்க மாடியில், இவங்க வாங்கி ஊதுபத்தி பத்த வைப்பாங்கன்னு சொன்னா, அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு குப்பை தொட்டியில வெளியில கிடக்குது.
0: ஓ,
1: அந்த வீட்டில் வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து வெளியில குப்பை தொட்டில கிடக்குது, உள்ள யாரோ இருக்காங்க. இவங்க பாக்குறாங்க, இவளோட வீட்டுல வேற யாரோ குடியிருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது,
0: புரியுது,
1: இது அவளது வீடு. அப்படி இந்த கதை இப்படி முடியுது. ரொம்ப உள்ள சில சில வரிகளை படிக்குமா நம்மளுக்கு அழுக வந்துடும், கண்ணீர் மனசை இதாக்கிரும். அப்போ ஒரு பெண் இதை படிச்சுட்டு அவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ஏன் கதையை எப்படி சார் எழுதுனீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப எஸ் ராமகிருஷ்ணன் பதில் சொல்றாரு, இது உன் கதை இல்லம்மா, எல்லா பெண்களுடைய கதையும் இதுதான். ஏதோ ஒரு வகையில ஒரு பெண் இந்த கதையில தொடர்பு படுத்திருப்பா, எங்கேயோ ஒரு சமையல் அறையிலயோ இல்ல ஏதோ ஒரு இருட்டு அறையில ஒரு பெண் கலங்கி கண்ணீர் விடுறது ஒரு எழுத்தாளனு கேட்கும், எப்படியோ அதை தொடர்பு படுத்தி அவன் எழுதிருவான். எங்கே அந்த கண்ணீர் எங்கேயும் மிச்சமே ஆகாது, எப்படியோ வந்து ஏதோ ஒரு எழுத்தாளன் சேர்ந்துடும், அவன் கதையை அதை பதிவு பண்ணிடுவான், அதனாலதான் அது உயிரை தொடுது. இப்ப அது போல இந்த ஒரு இவர உணவு
0: சமையல்காரர்
1: பத்தி எழுதுறாரு, அது உண்மையா இருக்க போய் தான் இன்னொருத்தருக்கு அதே மாதிரி தொடர், அங்க சாம்பார் கொட்டின மாதிரி எனக்கு வந்து வெந்நீர் கொட்டிருக்காங்க சார், நானும் அதே மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். இது மாதிரி ஏதோ ஒரு வகையில தொடர்பை வந்து ஒரு எழுத்தாளரால உருவாக்க முடியும். அது எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்
0: ரொம்ப கை வந்த கிளை.
1: இது மாதிரி இவர்கிட்ட பேசின 2-3 பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, உண்மையிலேயே என்னால எடுத்து பேச முடியல சார், எனக்கு பேசணும்னு அழுகுதான் சார் வருது அவர்கிட்ட, ஏன்னா என் கதை அப்படியே எழுதியிருக்காரு சார் அவருன்னு எங்கிட்ட 2-3

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய எண்ணெய் செதுக்கி 7 நாட்கள்ங்கிற தொடரில் அவருடைய வாழ்க்கையில் அவரை செதுக்கி 7 நாட்கள் 7 சம்பவங்களை பார்த்தோம். இது வந்து இந்த தொடர் வந்து பல துறைகளில் சாதித்தவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அவர் விகடனில் எழுதின கட்டுரையை நம்ம வந்து உரையாடல் மூலமாக நம்ம நேயர்களுக்கு வழங்கிட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை வந்து வழங்கியதற்கு மிக்க நன்றி பாரதி.
1: நன்றி சங்கர், வாய்ப்பு அளித்ததுக்கு
0: ரொம்ப நன்றி. மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு தொடர், அதாவது இந்த எண்ணெய் செதுக்கி 7 நாட்களில் இன்னொரு ஒரு பிரபலத்துடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம வந்து நேர்களோடு பகிர்ந்துக்குவோம். மீண்டும் இன்னொரு ஒரு எண்ணிமைக்குறுகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: பாரதி
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன். நன்றி, வணக்கம்.

ஒரு பங்கீடு புகவிடும் என் சவ்வு என் மனது தைரிய வரம் வைத்து உன் பாதியில் நகராமல் பறந்து போய் விடியல மறந்து கவலையை துறந்து எழுந்து மீண்டும் நடந்து வளர்ந்து வரவழி தேடு துணிந்து விருந்தை மறந்து செயல்படு கிடைக்கும் உனக்கு விருது அது புரிந்து நடந்து நல்லதை தேடு தொடர்ந்து கீழே விழுந்ததை மறந்து கண்டு மற்றவன் திறந்த வேண்டும் அதுவும் வாழ்க்கையில் உண்டு தொண்டு தொட்டு வந்த காலம் அரசன் மந்திரி ஆண்டு நேரம் ஒவ்வொரு ஆட்சி நமக்கு நல்ல பாடம் இது கைமாறும் என்று சரித்திர கூறும் வாழும் வையக பந்த வடிவான வர்ணங்கள் கொண்ட கோலம் அதனுள் பல மொழிகளில் அரசியல் தந்திர விளையாட்டை இறங்கேற்றும் இவனோ சாதாரண